தங்கடத்துக்கு தோதர் கிட்டீம் தங்கடத்துக்கு தோதர் கிட்டீம் தங்கடத்துக்கு தோதர் கிட்டீம் தங்கடத்துக்கு தோதர்

0: சரி அவங்க வேலைக்கு போயிட்ட போற தூங்கடி அவங்க வேலை
1: அவன் நம்மள பணிக்கணும்
2: அதை அனுமதிச்சு விடா இவன் நசிக்கணும்
1: இல்லாத

0: 啦，作弊了嘛？难道人家也不会的？阿妈，奶奶作弊了吗？哥哥作弊了。
1: 我的读书呢？人家心疼你，人家阿信给你打个电话的呢。我的孤单读书生的，好为人家拿奖了。我的那个儿子的妈妈来了吗？
0: 别把啥子，钱了，把这个拿。அம்மா சாப்பாடு தரேன்
1: இப்ப வேண்டாம்மா அப்பா இப்ப வந்து சேர்ந்து சாப்பிடலாம் அப்பா இங்கம்மா
0: அவரு அந்த மரத்திலிருந்தே எடுக்க போயிடுறாங்க இப்போ வந்துடும் மகளே நான் உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லட்டுமா
1: என்னம்மா சொல்லு
0: அம்மாடி அம்பிளி நமக்கு இந்த உயர்ந்த படிப்பு பத்திரம் ஒன்றும் வேண்டாம் போதும் இவ்வளவு படுத்தது போதும் நீ எப்பொழுதும்
1: நம்மளை அவகணிக்கிறவர் முன்னே உயர்ந்த வித்தியிலூட என் லட்சியம் எனக்கு காணும் அதான் என் ஆகிரகம் அதான் என் லட்சியம்
2: பட்டணத்தில் உள்ளவர் பருப்பட்டி பஞ்சார சேர்த்து விற்கும் அத பட்டணத்தில் உள்ளவர் நம்ம காட்டிலே சுத்தமான தேனி நக்கி நக்கி குடிக்கும்
1: அதே அப்பா நம்மளை சூஷணம் செய்ய ஒரு பற்ற சாமூஹிக விருப்பம் இவிட உண்டு நம்ம அவரை திருச்சறியணும் மனுஷரே போல விஷபம் தாகும் அவருக்கும் உண்டு
2: நம்மள மனச மாற ரெண்டு சாதி ஒன்னு மனசு சாதி ரெண்டு காட்டு சாதி நம்மள காட்டு சாதி நமக்கு கள்ளமில்லை கபடமில்லை உள்ளில் உள்ளது சேகம் மாத்திரம்
1: அங்கே அல்லப்பா மனுஷமா ரெண்டு சாதியான உள்ளது ஆண் சாதி பெண் சாதி அல்ல அம்மா
0: சரி சரி வாங்க சாப்பிடலாம் பசிக்குது